டிக்கெட் நம்பர் 7 என்ன கிளங்கோ அண்டி பேசாச்சு தகன் அட்வான்டே குறையா ரூ இத்தோ ஸ்பீக் ஓ டடி தகன் அட்வான்டே குறையா ரூ இத்தோ ஸ்பீக்

குருச்சி இன் எ சீரியஸ், குருச்சி இன் எ சீரியஸ் என்யா. குருச்சி இன் எ சீரியஸ் ஸ்டார் 274 ஹாஷ் டிக்கெட் நம்பர் 7. Ticket number 7. Ticket number 7.